0: இன் தமிழ். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பெர் நோய் பெக்கட்டோய் அதேசு நெல்லோ அட் லா நோஸ்ட்ரா மோர்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேக பெர் நோய் பெக்கட்டோய் அதேசு நெல்லோ அட் லா நோஸ்ட்ரா மோர்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேக பெர் நோய் பெக்கட்டோய் அதேசு நெல்லோ அட் லா நோஸ்ட்ரா மோர்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேக பெர் நோய் பெக்கட்டோய் அதேசு நெல்லோ அட் லா நோஸ்ட்ரா மோர்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேக பெர் நோய் பெக்கட்டோய் அதேசு நெல்லோ அட் லா நோஸ்ட்ரா மோர்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேக பெர் நோய் பெக்கட்டோய் அதேசு நெல்லோ அட் லா நோஸ்ட்ரா மோர்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேக பெர் நோய் பெக்கட்டோய் அதேசு நெல்லோ அட் லா நோஸ்ட்ரா மோர்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேக பெர் நோய் பெக்கட்டோய் அதேசு நெல்லோ அட் லா நோஸ்ட்ரா மோர்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேக பெர் நோய் பெக்கட்டோய் அதேசு நெல்லோ அட் லா நோஸ்ட்ரா மோர்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே தி டியோ பிரேக பெர் நோய் பெக்கட்டோய் அதேசு நெல்லோ அட் லா நோஸ்ட்ரா மோர்தே ஆமென்.